0: ஹலோ பரணாரே.
1: ஹலோ
0: திருட்டாரா நானி
1: பால முதர்னி சாமுயர் மொய்சேஸ் சத்யாஹு
0: மாட்டிஃபோன் நான் மூரிப்பி
1: இங்க பாசா
0: உன ஃபாரரே குக்கா மூரி
1: ஆப்ரைட்டி
0: திப்பேத்தி சேமா முச்சிரோங்க
1: ஆ புதி
0: Zitano etwani
1: Anondi Manuel Samuel Anondi Samuel Ma Mateus
0: Samuel Mateus Alright makapara tana goripi
1: 2021
0: kupi kwacho
1: nyamata kuno akabuda muno na tete wangu wabaenda wanikuza kuharika
0: mosi ya namba zenzero nare
1: namba zangu zifoni ndi whatsapp
0: ndiri kuzvizwa 120. All right, mwane manzi yakanaka.
1: All right, mshamarani.
0: Atenda.